கிருஷ்ண, தகா தைரியம் காலகிச்சோ ஜெயஜிமா சக்கிஷா ஜெயஜிமா சிக்மி சக்கிஷா மருகுனே ஜனா எக்கு எக்கு ரச்சையாமா ரச்சையாமா நக முகோ சிக்மி கவலே ஠ேக் மருகுனே ஜோ சாச்சி யோ சாவலே குனே ஜோ கஜு ஠ேக் சுக்கு பதி ஜி ஹால்தே யோ மியத்த ஜூ ஃபால்லு மாஷ வே மா பரமேஸ்வர சிக்மி சக்கிஷா

தந்தை ஒன்ஹூகுதின் ஓ சீகுதின் அபஸ்யவை அபஸ்யவை ஒன்ஹூகுதின் ஓ சீகுதின் அபஸ்யவை அபஸ்யவை நெவாஷா நெவாயஃபியம் சச்சுவ குஃபுதி கோ நெனடிசா நெங்காடிசா ஜி ராம் கிருஷ்ண துவால்.